ஒர்க்கின் உயின் ஜூரி மீகி உயி ஜூரி ஹந்தம் பாதுபுல் இல்கே நூற்றூர் ஒன்றோர் நாயே அவ்தோதி நுயோசுந்து